0: அப்படினால் பேசி டிகிராஃபிஸ் ப்ராப்ளம் ரெடி கிளாஸ் மேட்ச் ஃபங்க்ஸ் நீட்டு பேசி சைஸ் ப்ராப்ளம் சொல்லி இல்லை
1: பேசி டிகிராஃபிஸ்
0: பொதுவாக்கியாக பேசி டிகிராஃபிஸ்